ஐ பிரேமதாசு போசு கெட்டி ரெச்சி போன போல ரங்கடல்ல கீழு குர்ரம் வைக்கி போன சிறு சிறு குரு ஸ்லோலி சிறு சம்பசகுரு நாடு கட்ட பிரேம நகரு நேடு நீது சான்ஸ் பிரதரு அதிரி போயே பிள்ள பிக்கரு அரக்க தேஸ்தா.